0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழன் தோறும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்னிலும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள்.
1: இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று செப்டம்பர் 24, 2026 தமிழுக்கு புரட்டாதி திங்கள் 7ஆம் நாள் வள்ளுவர் ஆண்டு 2057 உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 36 அந்தறிவாம் என்னாது அரஞ்செய்கே மற்றது பொந்துங்கால் பொந்தா துணை. இக்குறளுக்கான விளக்கம் யாதெனில் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும் என்று இக்குறள் பொருள்படும்.
0: அன்புக்குரிய நேர்களே, வாரா வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசையின் ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbathamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் யூனியன் ஊடாக உலகம் பூராவும் வாழ நேர்கள் நேரடியாக
2: வரலாற்றில் இவ்வாரத்தில் வரலாற்று நினைவுகள் நினைவான பதிவுகளுடன் தியாக தீபம் திலீபன் கேணல் சங்கரை பற்றிய நினைவு அரங்கம் நினைவரங்கத்தில் தமிழோசையின் அஞ்சலி பதிவும் எமது மூத்த அறிவிப்பாளர் எட்வேட் அருள்நேசதாசன் பிரத்யேகமாக தயாரித்து வழங்கிய திலீபனின் அறத்தின் நாயகன் திலீபனின் 12 நாள் பயணத்தை பற்றிய கவிதாஞ்சலியும் பாடலும் மேலும் இன்றைய செய்தியின் பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் சி அயோதிலிங்கம் ஐயாவின் ஜெனீவாக்களம் மீதான கவனக்குவிப்பை தமிழரசியல் தலைமைகள் அதிகப்படுத்த வேண்டும் பற்றிய பதிவு இஷாமின் ஈஸ்டர் வழக்கு இன்னும் முடியவில்லை நிழல் அரசின் பகீர் சதி அம்பலம் பற்றிய ஆராய்வு இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் 15 பேர் குற்றவாளிகள் முழு தீர்ப்பு என்ன சொல்கிறது கிருத்திகனின் மாட்டினார் கருணா அம்மான் 100 கிலோ தங்க இரகசியம் அம்பலம் பற்றிய பதிவு தமிழ் அடியானின் ஷிராந்தி ராஜபக்ஷ எங்கே இன்னமும் நாடு திரும்பவில்லை இளம் ஆசிரியைக்கு நேர்ந்த துயரம் எனும் பார்வை வீரமணி வழக்கு ரகசிய பங்களாவில் 7 சிறுமிகள் சிக்கலில் தமிழ்நாடு போலீஸ் சிக்கும் பெரும் புள்ளிகள் பற்றிய அலசல் ஈரானுக்கு டிரம்பின் கடும் எச்சரிக்கை உடன்பாடா அழிவா மோதலின் அடுத்த அத்தியாயம் என்ன என்பது அடங்கிய 6 இலங்கை இந்திய உலக பதிவுகள் அறிவித்தல்கள் திலீபன் பாடல்கள் என்பன இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கின்றன.
0: எமது வாராந்த தமிழோசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 மணி முதல் 9 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழோசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேர்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றது. இன்றைய எமது தமிழோசை நிகழ்ச்சிகளும் இன்பத் தமிழ் வானொலிக்காக பிரத்யேகமாக 1.5 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மறுபதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகின்றது. 3ZZ வானொலியிலே விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழோசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய நேர்களை, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களுடைய முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் நமக்கு தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்களது நன்றியையும் ஆதரவையும் உங்கள் தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம் அது சிறியது என்றாலும் பரவாயில்லை உங்களது அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZ மாலிக்கான உங்கள் நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்குரியது என்பதையும் அறியத் தருகின்றோம். இவ்வேளையில் 1988 முதல் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வானலைகளில் வாராவாரம் வியாழன் மாலை 8 மணி முதல் 9 மணி வரை 92.3 FM அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசை வானொலியின் வருடாந்த ரேடியோ நிதி சேர்ப்பு நிகழ்ச்சிகள் எதிர்வரும் அக்டோபர் 2 தொடக்கம் எதிர்வரும் அக்டோபர் 31 வரையும் நடைபெற உள்ளது. இன்றைய உலக அமைதி தினத்தில் தியாக தீபம் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அண்ணாவின் நினைவு வாரத்தில் அவரின் எண்ணத்திலிருந்து மரணம் ஒரு தடவைதான் வரும் அதை மனக்காக மானத்தை விட்டு சீவிக்க முடியுமா? இழப்புக்கு பயந்து இனத்தை அழிய விட முடியுமா? நான் எண்ணுயிரிலும் மேலாக நேசிக்கும் மக்களே, உங்களிடம் ஒரு பெரும் பொறுப்பை விட்டு செல்கின்றேன். நீங்கள் அனைவரும் பரிபூர்ணமாக கிளந்தள வேண்டும். இங்கு ஒரு மாபெரும் புரட்சி வடிக்கட்டும் என்ற விஷம் 3 நொடியிலே மரணம், தூக்கு 7 நொடியில் மரணம், உடல் எரிந்து 15 நொடியில் மரணம். ஆனால் தன் இனத்துக்காக 12 நாள் தன் மரணத்தை ரசித்து ருசித்து ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் இருந்த மாவீரன் திலீபன் இவ்வுலகம் கண்டதில்லை. தன் இனத்துக்காக மரணத்தை ஒவ்வொரு நொடியும் ருசித்த மாவீரன் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன். திலீபனின் பசி தீர வேண்டுமென்றால் மக்கள் புரட்சிதான் ஒரே வழி, ஒரே ஆயுதம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளுக்குள் செல்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக வரலாற்றில் இவ்வாரத்தில் செப்டம்பர் 22 1995 நாகர்கோவில் பாடசாலை சிறார்களின் படுகொலை தினம். யாழ் நாகர்கோவில் பாடசாலை மீது பகல் 12:50 இலங்கை விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் 39 மாணவர்கள் கொல்லப்பட்டதன் ஆண்டு தினம். மேலும் 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் தொடர்பாக இடம்பெற்ற போர் ஐநாவின் போர் நிறுத்த அழைப்பை ஏற்று முடிவுக்கு வந்த நாள். மற்றும் M10 போர் கப்பல் சென்னையிலே குண்டுமழை பொழிந்த நாள். 1914 சென்னை துறைமுகத்துக்கு வெளியே நின்றிருந்த பிரிட்டிஷ் கப்பல், ஆங்கிலேயருக்கு சொந்தமான பர்மா ஷெல் ஆயில் டேங்குகள், சென்னை உயர் நீதிமன்றம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை போன்றவற்றில் விழுந்து வெடித்தன. மொத்தமாக 130 குண்டுகளை அது வீசிய மையம் குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 23, 1799 இலங்கையில் அரசு ஆணைப்படி சித்திரவதை மற்றும் கொடூரமான தண்டனைகள் நிறுத்தப்பட்டு மத சுதந்திரம் அமலுக்கு வந்த நாள். 1986 இலங்கையில் கொழும்பில் தேசிய இயற்கை வரலாற்று நூதன சாலை பொதுமக்களுக்கு திறந்து விடப்பட்ட நாள். 2004 எய்டியில் சூறாவளி மற்றும் வெள்ளம் காரணமாக 1070 பேர் கொல்லப்பட்ட நாள். 1990 கொக்காவில் இராணுவ முகாம் தகர்ப்பில் வன்னி பிராந்திய அரசியல் பொறுப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் சந்திரன் வீரச்சாவடைந்த தினம். செப்டம்பர் மாதம் 24, 1898 யாழ்ப்பாணம் இணுவில் பெண்களுக்கான மெக்லியோட் மருத்துவமனையை அமெரிக்க மிஷன் அமைத்த நாள். செப்டம்பர் 25, 1992 யாழ்ப்பாணம் பூனரில் 62 இராணுவ காவலரங்கள் விடுதலை புலிகளினால் தாக்கி அழிக்கப்பட்ட நாள். இத்தாக்குதலில் மன்னர் மாவட்ட சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கர்னல் சுபன் வீரச்சாவடைந்த நாள். 1959 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்க சோமராம தேரர் என்ற புத்த பிக்கு ஒருவரினால் சுடப்பட்டு படுகாயமடைந்து அடுத்த நாள் இறந்தார். பலஸ்தீன அமெரிக்க மெய்யியலாளர் எட்வர்டு செய்த் மறைந்த நாள். 1987 செப்டம்பர் 26 சனிக்கிழமை காலை 10:48 தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர் லெப்டினன்ட் கர்னல் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீபன் இந்திய அமைதிப்படையிடம் 5 கோரிக்கைகளை முன்வைத்து நீரும் அருந்தாமல் உண்ணா நோன்பு இருந்து திலீபன் உயிரிழந்த நாள். தியாகி திலீபன் 14 நினைவெளிச்சி நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதற்காக ஒட்டி சுட்டானில் இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை ஸ்ரீலங்கா படைகளின் ஊடுருவல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் கன்னிவெடி தாக்குதலில் கர்னல் சங்கர் அவர்கள் வீரச்சாவி தழுவி கொண்டனர். 1954 கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மற்றும் 1959 இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்க இறந்த தினம். தமிழ் அறிஞர் திருக்குறளார் பி முனிசாமி அவர்களின் பிறந்தநாள். இவர் தமிழ் மறை காவலர், திருக்குறள் கேசரி, முப்பால் வித்தகர், திருக்குறள் ரத்தினம், நகைச்சுவை இமயம், திருக்குறளார் போன்ற சிறப்பு பட்டங்களை பெற்றவர். உலக பொதுமறை திருக்குறள் வகுப்புகள் சொற்பொழிவுகளை நடத்தியவர். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்து திருக்குறளை பரப்பியவர். 1330 குறள்களையும் மனனம் செய்தவர். 1941 சேலத்தில் திருக்குறள் மாநாடு நடத்தியவர். குறட்பாக்களை அட்டையில் எழுதி தெருக்கள் தோறும் தமிழ் முழக்கம் செய்தவர். நாடாளுமன்ற உறுப்பினராக 1952 1957 வரை இருந்தபோது நாடாளுமன்ற கூட்டங்களிலே திருக்குறளுடன் தனது பேச்சை தொடங்கியவர். இவர் இயற்றிய நூல்கள் 24. இவர் எழுதிய உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூல் அவருக்கு அழியா புகழை கொடுத்தது. செப்டம்பர் 27, 1983 இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு சிறை உடப்பில் பல தமிழ் அரசியல் கைதிகள் தப்பியோடினர். 1998 கிளிநொச்சி நகரம் விடுதலை புலிகளினால் ஓயாத அலைகள் 2 நடவடிக்கை மூலம் வெற்றி கொள்ளப்பட்டது. 1998 கூகுள் தேடுபொறி ஆரம்பிக்கப்பட்டது. 2002 கிழக்கு தீமோர் ஐக்கிய நாடுகள் சபையிலே இணைந்தது. தமிழ்நாடு விடுதலை குரல் சீபா ஆதித்தனார் பிறந்தநாள் மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் பிறந்தநாள். இத்துடன் உலக சுற்றுலா நாளும் ஆகும்.
1: அடுத்ததாக யாக தீபம் திலீபன் கர்னல் செங்கரை பற்றிய நினைவு அரங்கு. இந்த நினைவு அரங்கத்தில் தமிழோசையின் அஞ்சலி பதிவும் எமது மூத்த அறிவிப்பாளர் எட்வர்ட் அருணேசதாசன் பிரத்யேகமாக தயாரித்து வழங்கிய திலீபனின் அறத்தின் நாயகன் திலீபனின் 12 பயணத்தை பற்றிய கவிதாஞ்சலியும் பாடலும் கலந்த சிறப்பு பதிவு.
0: அடுத்ததாக இன்றைய தியாக தீப லெப்டினன்ட் கர்னல் திலீபன் நினைவரங்கத்தில் பார்வோற்றும் பார்த்தீபன் போராட்ட வரலாற்றில் யாரும் மறந்துட முடியாத அகராதி. ஊரழி பெற்ற உத்தமரே, நீர் ஊமையாகி
1: 36 ஆண்டுகள் ஆனதோ
0: காந்தி தேசத்தின் போலி வேடத்தை தோளிறுத்து காட்டியவர், தியாகத்தின் எல்லையை விஞ்சிய பிள்ளையின் நினைவுகளோடு பார்த்தீபன் இன்னும் பசியோடுதான் இருக்கின்றார்.
1: 36 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் தீரா பசியுடன்,
0: ஏமாற்றங்களுடன் நாமும் இன்றைய நாளை கடந்து கொண்டிருக்கின்றோம். இவன் வயிற்றில் பற்றிய தீதான் இன்னும் எரிகிறது எங்கள் நெஞ்சிலே. இவன் தாங்கிய விடுதலை தாகம்தான் இன்னும் தனியாத தாகமாக எம்மிலே. பஞ்ச வேண்டுதலோடு பட்டினி கிடந்து போராடி பார்த்தீபன் மடிந்த போதுதான் மகாத்மாவுக்கும் புரிந்திருக்கு கோட்சேயின் துப்பாக்கி குண்டில் தான் சாகவில்லை என்று. அடுத்ததாக பூபதி முருகேஷ் அவர்களுடைய ஆக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். இளமை பருவத்தின் 23 வயதை நினைத்து பாருங்கள். கல்லூரி முடித்து எதிர்கால கனவுகளுடன் வாழ்க்கையிலே நுழையும் நேரம் அது. அந்த நேரத்தில் மனம் என்னென்ன யோசிக்கும்? தொழிலை தேடும், பணத்தை தேடும், போட்டியிடும், பொறாமை கொள்ளும், சுயநலமாக யோசிக்கும், மதுவை தேடும், காதல் தேடும், காமம் தேடும், பொருளை தேடும், புகழை தேடும், போதையை தேடும். உங்களால் அதை யோசித்து பார்க்க முடிகிறதா? அதே 23 வயது தெளிவன் தமிழீழ இன விடுதலைக்காக தொடர்ந்து 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மரணித்த நாள் அன்று. நீங்கள் நினைப்பது போல் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் அல்ல, இன அடையாளத்துக்கான உண்ணாவிரதம். எனக்கு என்ன நடந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பலவந்தமாக தரக்கூடாது என சத்தியம் வாங்கி துவங்கிய உண்ணாவிரதம். அடுத்த 12 நாட்கள் அவன் பசியை நினைக்கவில்லை, கொள்கை பசியுடன் காத்திருந்தான், தண்ணீர் அருந்தவில்லை, தமிழ் உணர்வை அருந்திக் கொண்டான். இனமே உன்னை விடவா உயிர் எனக்கு பெரிது என்ற அந்த வீர திருமகன் மரணத்தை ஆற தழுவிக் கொண்டான். ஊரே கதறி அழுதது. சிங்கள பௌத்தம் மரணத்தை திரித்து பேசிக் கொண்டிருந்தது. விடுதலை புலிகள் அகிம்சையாக போயிருக்கலாம் என்று என இன்று அறிவுரை செய்யும் துரோக வாய்கள் இறுக்கமாக மூடியிருந்தன. தெளிவன் சிரித்தபடி சுடராய் எரிந்து கொண்டிருந்தான். மனித மாண்புடையவர்களிடம் மட்டும்தான் அகிம்சையில் பேச வேண்டும். துரோகிகளை வீழ்த்திவிட்டே எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்ற இரண்டு தத்துவத்தை ஈழம் தமிழர் வரலாற்றிலே குறித்துள்ளது. அதை தமிழகம் தான் படிக்க மறக்கின்றது. ஈழப் போராட்டம் என்பது ஏதோ பக்கத்து நாட்டு பிரச்சனையாக பார்க்கும் மனநிலையை இளைஞர்கள் மாற்ற வேண்டும். தூத்துக்குடி படுகொலைகள் கூட ஈழப் படுகொலையின் நீட்சி. இதை நாம் உணர்ந்தால் எழுவோம், இல்லை தெளிவனின் தியாகமும் அர்த்தமற்று போகும். தெளிவா, இன்று உன்னை நினைக்காவிட்டால் இந்த நாள் முழுமை பெறாது, என்றும் உன்னை நினைக்காவிட்டால் இந்த இனம் பெருமை பெறாது. வீரவணக்கம். இந்த வேளையிலே தியாகி தலைவனின் 14 ஆண்டு நினைவெளிச்சி நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதற்காக ஒட்டி சுட்டானிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை 26/9/2001 காலை 10:45 மணிக்கு ஒட்டி சுட்டானுக்கு அண்மித்த பகுதிகளிலே ஸ்ரீலங்கா படைகளின் ஊடுருவல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் கண்ணிவடி தாக்குதலில் கேணல் சங்கர் அவர்கள் வீரச்சாவை தழுவிக் கொண்டார். தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடனான ஒரு நின்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக தளரா உறுதியுடன் தமிழீழ விடிவே குறியாக கொண்டு செயற்பட்டு வந்த கேணல் சங்கர் என்னும் பெருவிருச்சம் சாய்ந்தது. ஈழ விடுதலைக்காக நாம் கொடுத்த மிகப்பெரிய விலைகளில் இதுவும் ஒன்று. தேசிய தலைவர் அவர்களது எண்ணப்படி விடுதலை புலிகள் அமைப்பில் புதிய புதிய பரிணாமங்களும் கட்டுமானங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்து விடுதலை போராட்ட போரியல் வரலாற்றில் புதிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தியவர் கேணல் சங்கர். ஒரு புறத்தில் பார்த்தால் நவீன மின்னியல் உலகில் தொழில்நுட்ப பொறிமுறை அறிந்த விற்பன்னன், மறுபுறத்தில் விடுதலை வரலாறு அரசியல் சர்வதேச நடப்புகளை ஆழமாக உணர்ந்த அரசியலாளர், ஒருபுறத்தில் தமிழீழ வானூர்தி துறையின் முதல்வன், கடற்புலிகளின் துணைவன், மறுபுறத்தில் காடுசார் போர் முறையின் ஆற்றலாளன், காட்டின் நாயகனாகவும் நகரத்தின் நாகரீக கணவனாகவும் அவரால் இருந்திட முடியும். வீர வணக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இன்னும் ஒரு மாலை பொழுதில் வானொலிகளினூடாக சந்திப்பது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். தியாகி திலீபனினுடைய நினைவுகளை நாங்கள் எடுத்து வர இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்வது தாயக நினைவு. தியாகி திலீபன் அவர்களின் நீரின்றிய உண்ணாவிரத போராட்டம் தமிழீழ விடுதலை போரின் ஆன்ம உறுதியை நிலைநாட்டிய நிகழ்வு. ஆயுதம் தரித்து போராடிய வீரன் அகிம்சை வழியிலும் தன்னால் தாயக விடுதலைக்காக உறுதியுடன் போராட முடியும் என உலகிற்கு எடுத்துக் காட்டி செப்டம்பர் மாதம் 15 நாள் 1987 ஆண்டு தனது நீரின்றிய உண்ணா நோன்பை தொடங்கி வைத்தான். 12 நாட்கள் வெறும் வயிற்றுடன் நீதி கேட்டு போராடிய தியாகி தீபம் இந்திய தேசத்தை தலைகுனிய வைத்து தன் உடலை உருக்கி தன் உயிரை அளித்துக் கொண்டார்.

காந்திய வழியில் போராடிய திலீபன் அவர்களின் போராட்டம், ஈழத்தமிழ் மக்களில் மூட்டிய விடுதலை நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றது. தாயக விடுதலை நோக்கிய திலீபனின் பயணம் இன்று இல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் உலக சரித்திரத்தில் நிச்சயம் இடம்பெறும். தாயக விடுதலைக்கான ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும், தியாகி திலீபன் போன்ற தியாக மறவர்களின் அர்ப்பணிப்புகள் உருவாக்கிய விடுதலை வேட்கை என்றுமே வீணாகிவிடாது. தியாகி திலீபன் விரும்பிய மக்கள் எழுச்சியே விடுதலைக்கான பாதைகளை திறக்கும். அப்போது நிச்சயம் இந்தியாவின் மனச்சாட்சியும் கண்களை திறக்கும். இனிய திலீபனே, எங்கள் நெஞ்சத்தில் குடிகொண்ட நெருப்பே, அஞ்சற்க என்று அறிவித்த புயலே, காற்று கடல் வானம் யாவும் அழுத நிகழ்ச்சி உன்னுடைய மரணத்தில் நிகழ்ந்தது. நல்லூரின் வீதியில் நீ கிடந்ததையும் நாவரண்டி நீ சுருண்டதையும் நாங்கள் மறப்போமா? உன்னை தொட்டு மேடையில் இருத்தியதையும் தூக்கி பாடையில் வளர்த்தியதையும் மரணத்தின் பின்னரே நாங்கள் மறப்போம். எல்லோருக்கும் மரணம் வாழ்க்கையின் முடிவு, உனக்கு மரணமே வரலாற்றின் தொடக்கம். நீ ஒரு வரலாறு, சரித்திரமானது உன் சாவு. திலீபனே, தியாக வேள்வியில் ஆகுதியானவனே, திசைகள் யாவையும் தேம்பிடச் செய்தவனே, உன் இறுதி மூச்சு இங்கு புயலானது. உன் உறுதி எமக்கு பூகம்பத்தை எதிர்க்கும் புதிய பலத்தை தந்தது. இந்திய அரசு ரட்சிக்க வரவில்லை, இறை கொள்ளவே வந்தது. இந்திய அரசு காக்க வரவில்லை, தாக்கவே வந்தது என்று சதிகாரரை சரியாகவே இனம் கண்டு கூறினாய். பாரத அரசின் ஆதிக்க வேடத்தை கோட்டை வாசலில் துகிலிருந்து காட்டினாய். என் மரணம் பலருக்கு ஜனனம் என்று சாகும் போதே பேசிய தலைவன் நீ. திலீபனே, உன்னை இழந்தோம். உன்னோடு உலவிய வீரர்கள் பலரை வீதியில் நாம் இழந்தோம். ஆதிக்க பேக்கி அர்ச்சனைகள் செய்வதற்கு நீதிக்கு வாழா நீசர்கள் சிலர் பேரால் தியாக மலர்கள் இங்கு தெருவினிலே கிடக்கின்றது.

திலீபனே, நீ தீயில் குளித்தவன், தியாகத்தின் எல்லையை மீறி எழுந்தவன், மக்களின் வேரிலே மலர்ந்தவன், மக்களுக்காகவே உலர்ந்தவன். உன் பாதை நெடியது, பயணம் கொடியது, என்றாலும் எங்கள் பயணம் தொடரும்.

நாம் பார்த்த தீபம் இவன், அணையாது வாழ வேண்டிய வயதில் உரிமை கேட்டு அணைந்து போன தியாக தீபம் இவன், பாரத போரில் தேரோட்டிய பார்த்தீவன் அல்ல இவன், உரிமை போரை

ஐந்தம்ச கோரிக்கை வேண்டி அகிம்சை கொண்ட வேங்கை இவன். அழகன் நல்லூரானே அசந்து வியந்த அகிம்சைவாதி இவன். நீ பசித்திருந்த வீதியின் பரந்த வெளி முழுதும் உன் பெயர் என்றும் என்றும் சொல்ல

காக்க வந்த படை தந்த அழியாத அடையாளம் நீ. புரட்டாதி திங்களில் புசியாது இருந்து போராட்டத்தை புரட்டி போட்ட புலி நீ. எமக்காக போராட உனக்கென்ன தலையெழுத்து? ஏய்ப்பவன் முன் ஏமாறாது வாழச் சொன்னாய் தலை நிமிர்ந்து.

உன்னுயிர் பிரிந்த வீதியில் இன்று உயிரற்ற கௌதமன் சிலை. நினைவிழந்த நேரத்தில் கூட நினைத்திருப்பாய் தமிழ் ஈழத்தை, காந்தி தேசத்தையே கலங்க வைத்த கனல் காற்றி நீ, கலங்காத கலசம் நீ, புகழ்ச்சிக்கு மயங்காத புனிதன் நீ.

0: தாய் தந்த
1: உன்னை சுமந்த பாய் அறியும் உன் மூச்சின் மொழி தாய் தமிழ் என்று. கண்ணை மூடும் கணம் வரையும் உன் எண்ணம் முழுதும் தமிழ் விடுதலையே. நாம் வாழும் வரையும் நீ வாழ்வாய் நிச்சயமாய் நம் நினைவுகளே. நிழலாகி போன நிஜமே, நிழலாகி போன நிஜமே, நிதர்சன வீரனே நிம்மதியாய் உறங்கு. நீதி நீண்ட நாள் உறங்காது, நீதி நீண்ட நாள் உறங்காது. கவி வரிகள் அருள்செல்வி தம்பிநாயகம்.

ஷாகி திலீபனின் நினைவு நிகழ்வு. விக்டோரியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினால் மெல்பர்னில் நடாத்தப்படும் தியாகி திலீபனின் நினைவு அஞ்சலி நிகழ்வு பற்றிய அறிவித்தல். அன்பான உறவுகளே, தன் உடலை வருத்தி நீர் கூட அருந்தாது தன் உயிரை ஈகம் செய்த தியாகி திலீபனின் நினைவு நிகழ்வான தியாக தீப கலைமாலை நிகழ்வு இம்மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 20 இடம்பெற உள்ளது. ஆயுதம் தரித்து களமாடிய விடுதலை போராளியான திலீபன் காந்தி தேசத்திடம் தமிழீழ மக்களுக்காக நீதி கோரி சாத்வீக வழியில் போராடினான். உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டிய 5 கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் மேற்கொண்ட பயணம் எமது விடுதலை போராட்டத்தில் உன்னதமான அர்ப்பணிப்பாகியது. 12 நாட்கள் தன்னை உருக்கி உருக்கி எரிந்தணைந்த அந்த தியாக தீபத்தின் நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். உணர்வு பூர்வமாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் மெல்பர்ன் வாழ் அனைத்து உறவுகளையும் வருகை தந்து பங்கெடுத்துக் கொள்ளுமாறு விக்டோரியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் அன்பாக அழைப்பு விடுக்கின்றார்கள். இடம் விக்டோரியன் டேமல் கம்யூனிட்டி சென்டர், பல்மரா ஹால், கற்பக தரு மண்டபம், இலக்கம் 40-44 லாண்டேல் ஸ்ட்ரீட், டேனினாங், விக்டோரியா. காலம் இம்மாதம் 6:00 to 8:00 வரை. தொடர்புகளுக்கு 0433-0021-9. இதுவரை நீங்கள் கேட்டது விக்டோரியா தமிழர் ஒரு

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மறு ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

விழுகை என்பது விதிப்படியும் எழுகை என்பது வினைப்படியும் நிகழ்ந்தே ஆக வேண்டும். நேற்றொரு நாள் சத்திய வேள்வியில் திலீப சுரூபம் தீய்ந்த போது கண்ணீரில் கருத்தரித்தது கால நெருப்பு. நேற்றொரு நாள் சத்திய வேள்வியில் திலீப சுரூபம் தீய்ந்த போது கண்ணீரில் கருத்தரித்தது கால நெருப்பு. இந்திய பூதத்தின் பொம்மலாட்டம் புனைவெல்லாம் விடுதலை தளலில் வெந்து போயின. சத்திய வேள்வி சாகாவரம் பெற்றது. இந்தியத்தை விட்டு காந்தியம் கப்பலேறி காணாமல் போனது. இனத்தின் நித்திய வாழ்வுக்கு நிம்மதியை கேட்ட சத்திய தேவன் சருகாய் உலர்ந்து உயிர் களைந்தான். பிராந்திய வல்லரசின் சூழ்ச்சி தோற்றதன் எதிரொலியை ஈழத்தின் முற்றம் வடுக்கலாயேந்தியது. மக்களின் தோள்களே மண் மீட்பை சுமந்தன. ஒப்பாரியின் உள்ளொளியில் பறைகளும் முரசுகளும் அதிர்ந்தன. கால நெருப்பை ஏந்திய கண்களே காவல் தெய்வங்களாயின. அடைக்கலம் தந்த உறவிகளே ஆற்றல்களையும் வழங்கின. இன்னலை சுமந்த இருப்புக்களே ஈழத்தை மனதில் ஆழப்படுத்தின. முகாரிகளை இசைத்தபடியே புல்லாங்குழல்கள் பூபாலத்தை நோக்கி நகர்ந்தன. பிணம் புழுத்த வீதிகளிலேயே பிரசவங்களும் உதிரத்தை பாய்ச்சின. மனைகளின் முகப்புக்களையே மயானங்களாக்கி சிதைகளை மூட்டிய வரலாறுகள் தோன்றின. எண்ணிக்கையற்ற வலிகளை சுமந்தும் எழுகையே எங்களின் இருப்பை வனைந்தது. இன்றைகள் மட்டுமே துருவ முனைகள் வரைக்கும் உறைந்து கிடக்கிறது மூலா நெருப்பு. பூபாலத்தை மறந்து புல்லாங்குழல்கள் முகாரிகளையே முழுமை என்கின்றனவா? ஒலியை இழந்தால் பறைக்கு பெருமை இல்லை. பாதி வழியில் நின்றுவிட்டால் பயணத்தில் முழுமை இல்லை. விதி என்று ஓய்ந்து விட்டால் மதியிருந்தும் பலன் இல்லை. விழல் என்று முடிவெடுத்தால் விடுதலைக்கு இடம் இல்லை. ஒலியை இழந்தால் பறைக்கு பெருமை இல்லை. பாதி வழியில் நின்றுவிட்டால் பயணத்தில் முழுமை இல்லை. விதி என்று ஓய்ந்து விட்டால் மதியிருந்தும் பலன் இல்லை. விழல் என்று முடிவெடுத்தால் விடுதலைக்கு இடமே இல்லை. நித்திய வாழ்வுக்காய் நிம்மதியை கேட்ட இனம் சத்திய வாழ்வின் சருகாகி கிடப்பது கால நீட்சியின் காட்சியாதல் கூடாது. மாற்றமே இல்லாத மண்மீட்பு. மீட்சியின் திசையில் காற்றலும் காலம் உணர முடியாமல் தத்தளித்து நிற்பது எவருக்கும் இயல்புதான். கடந்த காலத்தின் நீட்சியை ஒரு கணம் காட்சிப்படுத்தல் காலத்தின் அவசியம். மீண்டும் கண்ணீரில் கருத்தரிக்கட்டும் கால நெருப்பு.

0: மெல்பேர்னில் நடைபெறவுள்ள சமூக மற்றும் கலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல்கள்.
1: முதலில்
0: தியாக தீப கலை மாலை 39வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சி. விக்டோரியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்யும் தியாக தீப கலை மாலை 39வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சி மெல்பேர்ன் வாழ் தமிழ் உணர்வாளர்களுக்காக நடைபெறவுள்ளது. செப்டம்பர் மாதம் 26 திகதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை டேண்டினாம் VTCC பால்மிரா ஹால் விக்டோரியன் தமிழ் சமூக மைய மண்டபத்தில் நிகழ்வு நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு தியாக தீபத்தின் நினைவுகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டு அஞ்சலி செலுத்த வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலதிக தகவல்களுக்கு 0450662990 அல்லது 0433300219. ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலய புரட்டாசி சனி பூஜைகள் பற்றிய அறிவித்தல். புரட்டாசி சனி ஹோமமும் பெருமாள் திருமஞ்சனமும் நடைபெறும் புரட்டாசி சனி வழிபாடுகளின் தொடர்ச்சியாக எதிர்வரும் செப்டம்பர் 26 திகதி மற்றும் அக்டோபர் 3 திகதிகளிலும் இடம்பெறும் பூஜை நிகழ்வுகளின் நேர விவரம். காலை 8 மணிக்கு ஸ்ரீ விஷ்ணு அபிஷேகம், காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஷ்ணு அலங்காரமும் தீபாராதனையும், காலை 10 மணிக்கு நவக்கரக ஹோமமும் அபிஷேகமும், பகல் 12:45 மணிக்கு அன்னதானமும் இடம்பெறும். அனைத்து பூஜைகளுக்கும் சிறப்பு உபயங்கள் ஸ்பான்சர்ஷிப் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஆலய முகாமையாளரை 0397820878 எனும் தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்தின் மாதாந்த இசை அரங்கம். ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்தின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு வழங்கும் மாதாந்த இசை கச்சேரி நடைபெறவுள்ளது. இம்மாத நிகழ்வாக வர்ஷா நுண்கலை பாடசாலை மாணவன் செல்வன் சனோஷ் வினோதரன் வழங்கும் வாய்ப்பாட்டு இசை கச்சேரி இடம்பெறுகிறது. பின்னணி இசையை வயலின் இசையில் அக்ஷயன் மணிவண்ணனும் மிருதங்கத்தில் ஆரவ் தம்புவும் பங்கேற்கின்றனர். அக்டோபர் மாதம் 4 திகதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை த பேசின் இல் அமைந்துள்ள ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் ஆலய மண்டபத்தில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு இசை விருந்தை அனுபவித்து இறையருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எழுத்தும் எண்ணங்களும் புத்தக வெளியீட்டு விழா. ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் ஏற்பாடு செய்யும் எழுத்தும் எண்ணங்களும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் எழுத்தாளர் முருகபுபதியின் ஒரு பத்திரிகையாளனின் இலக்கிய பயணம் மற்றும் சாந்தா குருஸ் தேவதை ஆகிய இரு நூல்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவுள்ளன. எழுத்தும் சிந்த

0: மாலை 5 மணிக்கு கிளேன் வேவர்லி கம்யூனிட்டி சென்டரில் இந்நிகழ்வு நடைபெறும். தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆதரவு வழங்கும் நோக்குடன் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்னிசை மாலை மற்றும் இரவு விருந்து. CLOU 9 இவெண்ட்ஸ் வழங்கும் இன்னிசை மாலையும் இணையும் கரங்களும் சிறப்பு இசை நிகழ்ச்சி மற்றும் இரவு விருந்துடன் நடைபெறவுள்ளது. இசையையும் நட்பையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்பும் அனைவருக்கும் இது மறக்க முடியாத நிகழ்வாக அமையும். அக்டோபர் 17 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கிரீன்ஸ்போரோ சர்பியன் சர்ச் ஹால் மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறும். நுழைவு சீட்டுகள் மற்றும் முன்பதிவுகளுக்கு 0404-0401-0404 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் கலந்து கொண்டு ஓர் இனிய இசை மாலையை அனுபவியுங்கள். சாரல் இசை பயணம். கேசி தமிழ் மன்றம் பெருமையுடன் வழங்கும் ஒரு பிரம்மாண்டமான வீணை இசை நிகழ்ச்சி உங்கள் வருகையை எதிர்நோக்குகிறது. சாரல் அ மியூசிக்கல் ஜெர்னி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்நிகழ்வு இசை ரசிகர்களுக்கான சிறப்பான கலை அனுபவமாக அமையும். கேசி தமிழ் மன்றத்தின் பயணத்தில் முதல் முறையாக எங்கள் சமூக செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சியை நடத்தவுள்ளோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இலங்கையைச் சேர்ந்த பிரபல வீணை கலைஞர் வாகேசன் அவர்களின் இசை நிகழ்ச்சி இதில் இடம்பெறவுள்ளது. வாகேசனுடன் கனுஷ், கவின் மற்றும் கிருஷன் ஆகியோர் இணைந்து பல்வேறு இசை வடிவங்களை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றனர். இந்நிகழ்வில் குழந்தைகளின் மனநலம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையிலான வெளியீடுகளும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. நிகழ்விற்கான நுழைவு சீட்டுகளை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய www.drancnasu.com/drancndrae.com/sowsaicode சிற்றுண்டி மற்றும் இரவு உணவு இதில் அடங்கும். தயவு செய்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஊக்குவியுங்கள். இசையை ரசியுங்கள். ஒரு நல்ல நோக்கத்தை ஆதரியுங்கள். நம் சமூகத்தை வலுப்படுத்துங்கள். அக்டோபர் 18 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பாக்கேன்ஹம் கார்டினியா கல்ச்சரல் சென்டர் கலாசார மையத்தில் நிகழ்ச்சி நடைபெறும். மேலதிக தகவல்களுக்கு 0455-0254 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அஞ்சு வண்ண பூவே நேரலை இசை நிகழ்ச்சி. திரையிசையை நேசிக்கும் மெல்போர்ன் வாழ் மக்களுக்காக பிரபல பின்னணி பாடகி டாக்டர் சாரலதா மணி, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் சிறந்த கலைஞர்கள் மற்றும் அருண் இசைக்குழுவினர் இணைந்து வழங்கும் அஞ்சு வண்ண பூவே இசை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. தமிழ் திரைப்பட இசையின் இனிமையையும் நவீன இசையின் துடிப்பையும் ஒருங்கிணைக்கும் இந்நிகழ்வு குடும்பமெங்கும் ரசிக்கத்தக்க இசை விருந்தாக அமையும். அக்டோபர் 24 மாலை 6 மணிக்கு கிராண்டியோரன் இல் நிகழ்ச்சி நடைபெறும். மேலதிக தகவலுக்கும் முன்பதிவுகளுக்கும் 0444-7865-51 இல் தொடர்பு கொள்ளவும்.
1: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினோடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 வருட சந்தா 16 வெள்ளிகளும் மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கு அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437-332-240 திரு ரமேஷ் அவர்களை 0414-185-348 திரு டொமினிக் அவர்களை 0404-802-104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
2: இத்துடன் ஃப்ரீ டிரிபியூட் தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.

0: மேலும் இன்றைய செய்தியின் பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் சி அயோத்திலிங்கம் ஐயாவின் ஜெனீவாக்களம் மீதான கவனக்குவிப்பை தமிழரசியல். தலைமைகள் அதிகப்படுத்த வேண்டும் பற்றிய பதிவு. இஷாமின் ஈஸ்டர் வழக்கு இன்னும் முடியவில்லை. நிழல் அரசின் பகீர் சதி அம்பலம் பற்றிய ஆராய்வு. இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் 15 பேர் குற்றவாளிகள், முழு தீர்ப்பு என்ன சொல்கிறது? கிருத்திகனின் மாட்டினார் கருணா அம்மான் 100 கிலோ தங்க இரகசியம் அம்பலம் பற்றிய பதிவு. தமிழ் அடியானின் ஷிராந்தி ராஜபக்ஷ எங்கே? இன்னமும் நாடு திரும்பவில்லை. இளம் ஆசிரியைக்கு நேர்ந்த துயரம் எனும் பார்வை. வீரமணி வழக்கு ரகசிய பங்களாவில் ஏழை சிறுமிகள் சிக்கலில் தமிழ்நாடு போலீஸ் சிக்கும் பெரும் புள்ளிகள் பற்றிய அலசல். ஈரானுக்கு டிரம்பின் கடும் எச்சரிக்கை. உடன்பாடா, அழிவா, மோதலின் அடுத்த அத்தியாயம் என்ன என்பது அடங்கிய 6 இலங்கை இந்திய உலக பதிவுகள்.
1: ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரது எழுத்து மூல அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த எழுத்து மூல அறிக்கையை ஐநா துணை மனித உரிமைகள் பேரவையின் துணை ஸ்தானிகர் வாசித்திருக்கின்றனர். குறிப்பாக முக்கியமான சில விடயங்களை அந்த அறிக்கை இலங்கை தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கு. அதில் ஒன்று, பொறுப்பு கூறலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இடம்பெறவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பிரயோகிக்கப்படுவதனால அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் திறக்கப்படும் என்று கூறிய போதும் அது இன்னமும் செயலுக்கு வரவில்லை என்கின்ற விடயமும் கூறப்பட்டிருக்கு. நாலாவதாக, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அஞ்சாவதாக, புதிய விடயமாக மலைய மக்களுடைய பிரச்சனையையும் அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். மலைய சமூகத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு வலுவான நிதி ஒதுக்கீடு அவசியம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நடந்த போர்க்குற்ற விவகாரத்துக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை தான் கூடுதலாக முன்வைக்கின்றனர். ஏதாவது சர்வதேச பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அபிலாசையாக இருக்கின்றது. ஆனால் ஐநா மனித உரிமைகள் பேரவை முழுவதையுமே விசாரிக்கின்ற பொறுப்பை இலங்கை மீது தான் சுமத்தியிருக்கும். அப்படி இலங்கை மீது சுமத்தியிருந்தால் கூட குறைஞ்சபட்சம் அதற்கு ஒரு கால அட்டவணையை விதிச்சிருக்கலாம். ஆனால் காலவட்டவணை எதுவுமே விதிக்கப்படவில்லை. இப்போ கால அட்டவணை விதிக்கப்பட இல்லை என்று சொன்னால், கால அட்டவணை விதிக்கப்பட்டும் அது இடம்பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய தேவை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு ஏற்படும். ஆனால் அடுத்த கட்டம் என்றால் சர்வதேச பொறிமுறை. சர்வதேச பொறிமுறை ஒன்றுக்கு இன்னும் தயாரில்லாத ஒரு சூழல்தான் காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க முற்படுகின்றார்களே தவிர, இது நடைமுறையில் செயற்படுவதற்கான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான அழுத்தங்களை கொடுக்கக்கூடியதான சூழல் இன்னமும் உருவாகவில்லை என்பதுதான் தமிழ் மக்களினுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய தோல்வி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஆனாலும் இதில் தாங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெற்றி என்னவென்று சொல்லி சொன்னால், இன்னும் ஃபைலை மூட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவர்கள் ஃபைலை மூடுறதுக்கும் தயார் இல்லை, ஃபைலை மேலே கொண்டு போகிறதுக்கும் தயார். அப்போ ஃபைலை மூடாமல் வச்சிருக்கிற என்பது இந்த பிரச்சனையை சர்வதேச தளத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியம். அதுதான் இந்த எழுத்து மூல அறிக்கையில் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கின்ற விடயம் என்று நான் கூற விரும்புகின்றேன். இந்த சாதகமான விடயத்தை எவ்வாறு நாங்கள் முன்னு கொண்டு போவது என்பது பற்றித்தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை என்றது இருக்க. உண்மையில இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் குறைஞ்சபட்சம் சரி, நீங்க இலங்கை மீது அதை பொறுப்பை சுமத்தினாலும் சரியான கால அட்டவணையை வகுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுத்திருக்கணும். ஆனால் அவர்கள் எந்தவித அழுத்தம் கொடுக்காத ஒரு நிலைமை ஒன்றுதான் இருக்கிறது. அவை அழுத்தங்கள் எதுவும் இல்லாத நிலையில ஐநா மனித உரிமைகள் பேரவையும் வெறுமனவே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இலங்கையிடம் கொடுத்த நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு மோசமாக இருந்தாலும் கூட ஜெனீவா என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு சர்வதேச தளம். ஒரே ஒரு சர்வதேச தளம் இருக்குன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு அது ஜெனீவா. வேறு ஒரு தளம் இல்லை. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையங்களுக்கு தளமாக இல்லை. மனித உரிமை நிறுவனங்கள் அவர்களை ஏதாவது அறிக்க விட்டாலேயே நாங்கள் போய் சொல்லக்கூடியதான ஒரு தளமாக இல்லை. அவை நாங்கள் போய் எங்களுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்தக்கூடிய தளமாக இருக்கிறது உண்மையில் ஜெனீவா. அவை ஜெனீவா தொடர்பாக என்ன விமர்சனங்கள் இருந்தால், பொதுவாக ஜெனீவா தொடர்பாக வைக்கிற விமர்சனம் என்னென்னா, இது அங்கே முன்னுக்கு போவதில்லை, மேலே போவதில்லை, இதில் நாங்கள் தலையிட்டு என்ன பிரயோசனம் என்கின்ற ஒரு கருத்து தான் முன்வைக்கப்படுறது. அது உண்மையில தவறான ஜெனிவா என்னன்னா எங்களுக்கு களம், அந்த களத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி இனி ஒரு சர்வதேச ரீதியாக எப்படி பேசிக்கொள்ளாகிறது என்பது தொடர்பாக கவனம் செலுத்துவதுதான் உண்மையில் அவசியமானது என்று நான் கருதுகிறேன். ஜெனிவாவை பொறுத்தவரையில் சர்வதேச அரசின் பிரதிநிதிகள் வருவார், அரசின் பிரதிநிதிகளோட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் அங்க தமிழ் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த வாய்ப்பை உச்சவாயில பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். இதை விட சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அங்க சமூகம் கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்களோட கலந்துரையாடி சர்வதேச சிவில் சமூகத்தினுடைய ஆதரவை எங்களுக்கு சார்பாக திரட்டக்கூடிய வாய்ப்பு ஒன்று உருவாகும். மூன்றாவது, உலகெங்கிலும் உள்ள தமிழ் சக்திகள் ஒன்று திரண்டு சந்திக்கக்கூடியதான, சந்தித்து கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பையும் ஜெனிவாக்களம் கொடுக்கும். இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில சக்திகள் என்று சொல்றது தாயகத்தில் இருக்கின்றார்கள், தமிழகத்தில் இருக்கின்றார்கள், புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்றார்கள். இந்த மூன்று தரப்பும் ஒரு இடத்துல சந்திச்சு கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஜெனிவா கொடுக்கும். இது சர்வதேச ரீதியாக முக்கியத்துவமான இடத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொதுவான வேலை திட்டத்தை மூன்று தரப்பும் இணைஞ்சு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஜெனிவாவை நாங்கள் கையாளுக்குள்ள தனித்து தாயகத்தில் இருக்கிறார்களோ, தனித்து தமிழகத்தில் இருக்கிறார்களோ, தனித்து புலம்பெயர் நாடுகளோ கையாளக்கூடாது. மூன்று தரப்பும் ஒருங்கிணைஞ்சு கையாளவன் அவை ஒருங்கிணைஞ்சு கையாளக்கூடியதான வாய்ப்புண்டு ஜெனிவா கொடுக்கும். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவை அந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். முன்னைய காலங்களிலே அது ஓரளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வர வர அந்த பயன்பாடு குறைந்து வருகிறதான் நாங்கள் பார்க்கிறோம். மற்றது ஜெனிவாவில் போராட்டங்கள் நடக்கும், போராட்டங்கள் நடக்க கூட சர்வதேச கவனிப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஜெனிவாவில் போராட்டம் நடக்கின்ற அதே வேளை சமாந்திரமாக புலம்பெயர் நாடுகளிலையும் தமிழ்நாட்டிலையும் தாயகத்திலேயும் போராட்டம் நடத்துவோம். போராட்டம் நடத்தையை கூட ஜெனிவா அதுவும் சர்வதேச கவனம் குவிந்திருக்கின்ற இந்த போராட்டங்களும் வருகின்ற போது அது சர்வதேச மட்டத்தின் கவனத்தை மேலும் ஈர்க்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆகவே அதை அந்த விஷயத்திலேயும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறோம். மற்றது ஜெனிவாவில் வளமையாக முன்னர் ஆவண கண்காட்சிகளை நடத்துவார், இங்கே இந்த மாதிரி எல்லாம் இனப்படுகொலை நடைபெற்றது என்பது எல்லாத்தையும் காட்சிப்படுத்துவார். அது எல்லாம் சர்வதேச ரீதியாக பேசுபொருள் ஆகக்கூடிய சூழல் உருவாகும். இது எல்லாவற்றையும் ஜெனிவா உருவாக்கும். இதை விட இன்றைக்கு சர்வதேச சமூகம் வந்து நிலமாறுகால நிதியைத்தான் எங்களுக்கு தீர்வாக முன்வைக்கு. நிலமாறுகால நிதி நாலு விஷயங்களை உள்ளடக்கிடும். ஒன்று, உண்மையை கண்டறிதல். இரண்டாவது, நீதி வழங்குதல். மூன்றாவது, இழப்பீடு வழங்குதல். நாலாவது, மீள நிகழாமையை உறுதிப்படுத்தல். மீள நிகழாமை என்றது முழுக்க முழுக்க அரசியல் தீர்வோட தொடர்புடைய விஷயம். ஆகவே அரசியல் தீர்வு தொடர்பாகவும் அழுத்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு சூழலை ஜெனிவாங்களுக்கு உருவாக்கித்தரும். ஆகவே ஒரு பக்கத்தில் இன அழிப்புக்கு நீதி கோருகின்ற விவகாரத்தை, இன்னொரு பக்கத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வழங்குகின்ற விடயத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைச்சு ஜெனிவாவில் கொண்டு போகக்கூடியதான ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகவே இனிவரும் காலத்திலாவது இந்த ஜெனிவாவை பயன்படுத்துவதில் தமிழ் அரசியல் சக்திகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த தடவை அந்த கவன குவிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதில் நான் மிகவும் கவலை அடைகின்றேன். இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான மார்க்கங்களை கண்டறிய வேண்டியது மிகவும் அவசியமானது என்பது என்னுடைய கருத்து.
2: இன்று செப்டம்பர் 24 வியாழக்கிழமை 2029 கனவு ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச இந்த மாதம் 30 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்றைய ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்புக்கு பிறகு பெரும் பதட்டமாக இருப்பதை காணக்கூடியதாக பரபரப்புடன் இலங்கையில் இப்போது ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். நேற்றைய தீர்ப்பு பலருடைய தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது. சாமானியர்களுக்கு கேட்காத விவிஐபிக்களின் ஓலங்களும் ஒப்பாரிகளும் ஒரு சில ஊடகவியலாளர்கள் கேட்க தொடங்கி இருக்கின்றனவாம் என்று சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால் உறைந்து போயிருக்கிறார். இதேவேளை ஈசர் குண்டு தாக்குதலை வைத்துக் கொண்டு அடுத்த தேர்தலிலும் அரசியல் செய்ய இருந்த ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கூட்டத்துக்கு சம்மட்டி அடி வீழ்ந்திருக்கிறது. மகா மூளைகளுக்கு எதிரான தீர்ப்பும் இந்த வேகத்தில் வந்து சேர்ந்தால் 2029 ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல் மேடைகளில் ஈஸ்டர் புராணம் பாட தேவை இருக்காது. சரி, பொதுஜன பிரமுனவில் இருந்து இன்று இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் 22 ஈஸ்டர் குண்டு போடு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படும் 15 குற்றவாளிகளுக்கு 200 முதல் 260 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்திருந்தது விசேட மேல்நீதிமன்றம். இந்த தீர்ப்புக்கு பிறகு பொதுஜன பெருமுனவின் முக்கியஸ்தர்களும் ஆதரவு அனுதாபிகளும் சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு மிகுந்த பதபதைப்புடன் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். மஹிந்த பத்திரன சொல்ல வரக்கூடிய வினோதமான தர்க்கம் எப்படி இருந்தது தெரியுமா? குண்டு வெடிப்புடன் சம்பந்தப்பட்ட குண்டுதாரிகள் இறந்து போய்விட்டார்கள், திட்டம் போட்டவர்கள் நேற்று சிறை தண்டனை பெற்றார்கள், பொறுப்பை சரிவர நிறைவேற்றாத இல்லாதவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு மேல் ஒன்றுமில்லை, இதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்கிறார் மகிந்த பத்திரன். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் மக்களின் அடிப்படை மனித உரிமை மீறிய குற்றச்சாட்டுக்குள்ளான ஜனாதிபதி சிறிசேனவும் இதர அதிகாரிகளும் நட்டையீடு கட்டிய சம்பவத்தை மகிந்த பத்திரன மறந்து விட்டார் போலத்தான் தெரிகிறது. அதையும் சேர்த்திருந்தால்தான் அவர் பதிவு இன்னும் மெருகேறி இருக்கும் என்றே சொல்லலாம். பாருங்கள் இன்னொரு அவசரம் அவர். இதே போல நேற்றைய பொதுஜன பிரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் சஞ்சீவ எதிரி மாணவம் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது சுபம் என்பதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. ஏன் இவர்கள் இத்தோடு அனைத்தும் முடிந்து விட்டது என்று சொல்ல பார்க்கிறார்கள் அல்லது முடிக்க பார்க்கிறார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பு உதய கம்மன் பில ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு எல் நினோ விசேட நிபுணர் யார் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார். இந்த புத்தக வெளியீட்டில் உரையாற்றிய கம்மன் பில சஹ்ரான் தான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மகா மூளை என்று சொல்லி அசத்தியிருந்தார். முழுக்க முழுக்க இனவாத சாம்ராஜ்யத்தின் நிறுவனர்கள் கலந்து கொண்ட ஒரு புத்தக வெளியீடு என்று பலரும் அதை சொன்னார். கோட்டாபய காலத்தின் சட்ட ஒழுங்கு அமைச்சர் சரத் வீரசேகரவும் அதில் கலந்து கொண்டார். சரத் வீரசேகர நௌஃபர் மௌலவி தான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மகா மூளை என்று அதுவரை காலமும் சொல்லி வந்ததை எல்லாம் கம்மன் பில மாற்றி எழுதியிருந்தார். கம்மன் பில ஏன் இந்த நேரத்தில் புத்தகம் வெளியிட வேண்டும்? கம்மன் பிலவை பார்த்தால் முழு நேர ஜோக்கர் மாதிரி தெரிந்தாலும் அவர் சொல்லும் சில கருத்துக்கள் ஆருடங்கள் சரியாக பலித்து விடுகிறது. பிள்ளையானிடம் போய் உங்களை கைது செய்ய பார்க்கிறார்கள் என்று சொல்லி இருந்தாராம் கம்மன் பில. பிள்ளையான் கைதானதும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலேவிடம் போய் அடுத்து உங்களிடம் தான் வருவார்கள் என்றாராம். சலே கைதானதும் அடுத்து கோட்டாபய தான் என்றார் கம்மன். இப்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. நேற்றைய வழக்கின் தீர்ப்பு வந்தபோது சமூக ஊடகங்களில் பலரும் கமெண்ட்கள் வாயிலாக சுரேஷ் சலே கோட்டாபய போன்றோர் இதில் அடங்கவில்லையா என்றுதான் கேட்டு நின்றார்கள். அதாவது இலங்கை சமூகத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பானது அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள நடந்த மிலேச்சத்தனமான சதி என்ற எண்ணக்கரு ஆழமாக பதிந்துவிட்டது. யாருமே இதை வெறும் தீவிரவாத தாக்குதலாக கருதி கடந்து போக தயாராக இல்லை. இதேவேளை நேற்றைய தினம் தீர்ப்புக்கு பிறகு சில பேஸ்புக் பக்கங்களில் இனவாதத்தை தூண்டும் வகையிலும் நீதிமன்ற தீர்ப்பை எழி நகையாடும் வகையிலும் ஒரு சில செய்திகள் பரவிக்கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பூஜித்த ஜெயசுந்தரவுக்கும் ஏமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் கடமையை சரிவர செய்யாததற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதாகவும் ஆனால் முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு மட்டும் வெறும் சிறை தண்டனை வழங்கப்பட்டதாகவும் ஒரு விஷம பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள் சிலர். இந்த விதமான சட்ட அறிவுமின்றிய வெறும் இனவாத தூண்டல்களாகத்தான் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகள் பிடிஏ என்று சொல்லப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி 7.5 ஆண்டுகளுக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பிடிஏ கைதி ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடமில்லை என்று சொல்கிறார். பிடிஏ கைதி ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்ன? ஆயுள் தண்டனை அல்லது நீண்ட கால சிறை தண்டனை. ஆனால் அதற்கு கொலை குற்றச்சாட்டுடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அதிகபட்சமாக பிடிஏ கைதி ஒருவருக்கு இப்படியான குற்றச்சாட்டு ஒன்று நிரூபிக்கப்பட்டால் 20 வருட சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். ஆனால் நேற்று குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவர் பல 100 குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர். நௌஃபர் மௌலவியை எடுத்துக்கொண்டார். அவர் 940 குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அவருக்கு 16,000 மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் ஒரே தவணையில் அனுபவிக்கும்படி எல்லாம் சேர்த்து 260 ஆண்டுகள் வழங்கப்பட்டன. கடமையை சரிவர செய்யாத குற்றச்சாட்டுக்குள்ளாகி மரண தண்டனை பெற்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தரவும் பிணையில் இருந்தவர். அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி விளக்கமறையில் இருக்கவில்லை. அவர்களுக்கு எதிராக இலங்கை குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தின் கீழ் தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அதி உயர் தண்டனையாக குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவ்வளவுதான் இதன் சுருக்கம். நௌஃபர் போன்றவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அவர் பிணையில் வெளிவந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நௌஃபர் மௌலவி போன்றவர்கள் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பூஜித்த ஜெயசுந்தர போன்று பிணையில் வந்து சுதந்திரமாக சமூக ஊடகங்களையும் பாவிக்க தொடங்கி இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பதில் சொல்வது? ஆக அவர்களை பிடிஏ என்ற பயங்கரவாத தடை சட்டத்தில் அடைத்து வைப்பதை தவிர குற்ற புலனாய்வு பிரிவுக்கு மாற்று வழி இருந்திருக்க வாய்ப்பில்லை. சரி, கொடுத்திருக்கக்கூடிய தண்டனைகளை பாருங்கள், எல்லாமே 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனை. உண்மையில் நேற்று தண்டனை வழங்கப்பட்ட அத்தனை பேரையும் 2019 கைது செய்தது ஷானி அபேசேகரவின் சிஐடி தான். ஷானி கடும் சிரமத்துக்கு மத்தியில் சிஐடி பணிப்பாளராக இருந்த யுகம். ஆனால் 7 மாதங்களில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாறியது. கோட்டாபய என்ன செய்தார்? ஜனாதிபதி ஆனார். ஷானி அபேசேகர் உட்பட முக்கிய சிஐடி அதிகாரிகள் சம்பந்தமே இல்லாத இடங்களுக்கு தூக்கி இடமாற்றம் செய்யப்பட்டார். ஈஸ்டர் உட்பட முக்கிய விசாரணைகளோடு சம்பந்தப்பட்ட 100 கணக்கான சிஐடி அதிகாரிகளுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்க கோட்டாபய ராஜபக்ச அமைச்சரவையை அமைக்க முன்னர் ஷானியை காலி மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்தார். உடனே சுரேஷ் அலைவை அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக்கினார். சுரேஷ் அலே சரி என்றார். ஈஸ்டர் பயங்கரத்துடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து ஷானி அபேசேகர் போன்றோரிடம் வாக்குமூலம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எதுவும் செய்யவில்லை. நவ்பர் மௌலவி உட்பட 25 பேருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. சுரேஷ் அலே நடந்து கொண்ட விதம் எல்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் ரகம்தான். இரண்டாவது தடவை பொருந்தாத சாரா ஜஸ்மீரனுடைய டிஎன்ஏ சுரேஷ் அலேவின் தலையீட்டில் தான் பொருந்தி வந்தது. கோழிக்கூட்டை ஓனாயிடம் பாரம் கொடுத்தது போல ஒன்றுதான் சுரேஷ் அலேவுக்கு வழங்கப்பட்ட புலனாய்வு பிரிவின் தலைவர் பதவி. இந்த நிலையில் தான் அதிர்ஷ்டவசமாக பாரம்பரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அண்கவ்விய அந்த வரலாற்று சிறப்பு மிகு ஜனாதிபதி தேர்தல் 2024 ஆண்டு நடந்தது. அதன் பின்னர் நடந்ததெல்லாம் சரித்திரம். சுரேஷ் அலே தொடர்பான விடயம் நீதிமன்றத்தில் அம்பலமாக இருந்தது. சுரேஷ் அலே வாரத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய லேப்டாப் மற்றும் தொலைபேசிகளின் பாஸ்வேர்டுகளை மாற்றியதாக இப்போது அது எதுவுமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லை என்று கோட்டை நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தார் அவருடைய சட்டத்தரணி. ஒரு
3: புலனாய்வு
4: The following is the Egyptian program.
5: في كل بيت نعتني بمن نحب وتعد العادات الصغيرة التي نمارسها في المنزل جزءاً من هذه الرعاية. تنمو الثقة عندما نراها متبادلة في أنحاء مجتمعنا. لذا تولي يارا فالي ووتا نفس القدر من العناية لحماية مياه الشرب. تأتي معظم المياه من مصادر محمية وتخضع لاختبارات دورية قبل وصولها إلى منزلكم وتستمتع العائلات في أنحاء مجتمعنا يومياً بالشرب مباشرة من مياه الحنفية لذلك عندما تفتح حنفية المياه يمكنك أن تشعر بالثقة في الشرب منها مباشرة ثقة في كل قطرة يارا فالي ووتا
4: Proud sponsor of 3ZZZ, 92.3 FM. 3ZZZ, your community, your culture, your radio. 92.3 FM.
6: البرنامج القادم البرنامج المصري.
7: ZZZ, 92.3 FM.
8: على موجة 92.3 FM.